மதங்கமு குதல் தம்ஜரி இனம்ம ஃபில்மசிதகி புஷ்பராணி கபீரா தனுபி அர்பின் சோய்பம் ரோசன் தௌதாம் மயம் புன சக்மினபா எஸ் கே மங்காங் மயம் புன சக்மினபா ராஸ்மணி அயக்பங்கி மயக்த நனவு சகோல் மாங்னா சைராங்ப இசை மினும்சித்தன யோம்லபா நகாக்கிதமக் ஒய்ஜகே இசு மனம குந்தோன தௌரி ஒய்னா புல்லதுன லாக்லகே இசு நுங்ஷி நகாதா.